0: உங்களுக்கு நாலு நாள் ருஜியே, நாலு நாள் ருஜியே, நாலு நாள் ருஜியே.
1: ஓடி சப்போ ஆக்கை அப்ன ஜிஸ்னா ஹி சோச் ந கட்டியே, கிதா போ அப்னா பெஹிலே கா சண்டியே, ஜா லேனா நஹீ ஏத ஜல்தா காயத கர்ப ஹண்டியே. ਮੰਦਾ ਕਿਸੇ ਨਾ ਕੀ ਹੈ ਪਰ ਕਰੇ ਹੋ ਬੁਝੀਏ, ਮੂਰਖ ਹੈ ਨਾਲ ਨਾਲ ਜੀਏ, ਮੂਰਖ ਹੈ ਨਾਲ ਨਾਲ ਜੀਏ.
0: ਗੁਰਸਿੱਖਾ ਮਨ ਵਧਾਈਆਂ ਜਿਨ ਮੇਰਾ ਸਤਿਗੁਰ ਡਿਠਾਰਾਂ, ਕੋਈ ਕਰ ਗੱਲ ਸੁਣਾਵੇ.